0: செய்ய கரை நின்று ஐசாமே தக்லீஃப்
1: சர் கோ தமோ சிகரெட் நோஷி கான் நிஜாத்
0: பார் பார் நஸ்லு சுகாம் புராணி கங்கல்
2: கலந்தர் லால் ஷஹ்பாஸ்
3: உசி ஹிப்தே கி பனி ஹே ஆவாஸ்
2: GAFM Network
3: சிந்த் கி ஆவாஸ்